0: குழம்பு நோனோமென் பிரான் கிருப சிறுவங்கை பி கோபிங் எசாத் பெரிஸ்டேன்ஸ் கவுச்சூன் கிருப சேதானிஸ் மாமா உன் காத்தா குரைனா அன்னு காவக்கின இரவும் தெரிய தந்த காய்தர தேசியில போன் மே காய்ந்தன பாத்து இயக்க மெனுவன் கிருப பாச்சி கேசின குமெந்த மனப்பெண் மெங்கத்தப்பும் தைன் வாக்கின் கணுவன் அனாக்க போவு இத மனப்பெண் மெங்கத்தப்பும் கொனமா எதவு தானிஸ் பாவசின கொய்ய மெந்த மனப்பெண் மெங்கத்தப்பு எப்போ நூறு அத்தகத்தியின் கிருபஸ் அவக்கேர் எய்னங்கை இறங்கினிக்க மெத்தவுனிங் அன கொஞ்ச ஸ்பீக்கர் தாந்தி அப்புன் நகொன் கிருபஸ் ஒசின கொய்ய காயின் பாத்து இயக்க மெனுவன் கிருபஸ் ஐயோ எரிக்கி மீன் ஆக்கி போறோய நியங்கும் மெத்த கோசரி எத்தப்பக்கி ரவுண்டு பிரிஸ்டன்ஸ் யோன் தோனன் தித்துவ நனத்துவன் கேசிஸ் என மனப்பெண் மெங்கத்தப்பு கிருபஸ் கைனிஸ் மே கத்தியக்கின் அனுக்குமெத்த மனப்பெண் மெங்கத்தப்பு இங்க நானே அவப்புன் தீமெத்தோன் சிக்கு தாந்தி இந்த காய்தராக்கித்தப்பு மென் நைய பாத்தி மெருவாக்கினா அபினங்கை தெப்மகொரோ குனவு காய்ந்து சீமெந்த கடிக்கிறக்கேத்து கிருப சவுத் ஐலண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் அடாப்டேஷன் ப்ராஜெக்ட் கிட்டக்குய் ரேப் இப்புகின் கோத்தன் புப்பொங்கன் தெம்மகுரி யோன் நின் திப்பீமன் மேவ தங்கின் கரவு அரிப்பொன் கணுவன் அனமொன் ராவன் நிப்போ கத்த கடிக்கிறக்கு ஹெதுக்குய் ரேப் எரிப்போ சினக்கிமெந்த குய் ரேப் தங்கை கை அப்பொன் கரவோக்கின் தாப்பொய் கவுவ யோன் குனவு மே மைசின் கணுவன் தெவ்வனத்து தங்கின் கரவு உணவ தங்கா தெரியுதா மைசின் தகரவாய் என குணான் காவக்கினக்கு மென் மைசின் தங்கை கை பொன் ரூபு தங்கா தெரியுதா அரி என குணான் கமனாக்கி புக்கிய காய்ந்து குணவன் கப்பனி எதகுரிக்கு கொய் ரேப்பா கணுவன் தகவோன் ரவுன் நிப்போ கை புக்கி நிக்குறவு பொன் கருக்குவன் அவா காண்டன் ஐ கதையன் அவன் தன் இப்புக்கின் கருக்குவன் திறன் நேமம் அவன் மெனு நகொய்ய காவன் நகோ நிக்குணவு புக்கொந்த சீம் நப்பையோன் தித்தையை என பொன் கரவனப்ப அன கமெத்துப்பா இப்புக்கின் கணுவன் கத்தினுவன் ரவுன் நிப்போக தரை பெய் காத்தங்கிறக்கு பான மனு பை அறுப்பொன் கைந்தனுய காயின் தப் மகோரையோ நோரோந்து விதிபெக்கு அந்த பாத்தி மார்க் பிரவுன் அரி எதவு தேகங் கையதுக்கு காலன்ஸ் பாத்தி கிட்ட சிஐபி எக்காந்தனாக்கு பா என மங்கோக்கின பண்ண கொயின தெத்தவு தேக அறுப்பொன் திரிய கோஸ் ஏத்தகனி மேவன் தேம் தவு தேக ஐரை சினகு கை ஏசண்டக்கு இரவு யாங்கின் தகைந்த கட்டக ஏது பி மெத்தினுவ மென் மைசின் நனக்காய் தகத்தகத்தியாவசிந்தை இந்த பேயோ ஒப்பி மேவா மீன் பெனின் வருக்கன் மீன் திருநெறின் மூவ தங்கா ஒப்பி மேவனோவா தப்பாத்தை அது டிமோக்ராட்டிக் பார்ட்டி அரி ஐய புத்தன் தப்பாத்தையின் காய்தரன் தேவசிந்தை அருமை மாயினா ஏசன் மேவனங்காய் மெத்தன மீன் போன் நனக்காய் தகத்தகன் கப்பேன் நிக்கோதக்கி மே அனரீதா அரே ரங் நுயோனக் சீன புப்புக்கே பிரவுன் மே அனகவுமென் ஒய் தொச்சி சுப்பா அகுனாக்கிறப்ப திக்கு காலன்ஸ் யுனைடெட் பார்ட்டி அறிக்கை அவ்வான கைந்த கத்தக திறக்காய் தவுவனக்கும் ஓவ தங்கா ஒப்பிமே ஓவ இண்டிபெண்டன்ஸ் அத்தவு இசுவ கைந்த கத்தக தென்மென் மெய் மங்கைய ஒமென் மெய் அச்சிவ் தெமென்ன மெய் மெவுகே மணிக்கி பிரவுன் அறி மொண்டினேக்கின கொஞ்சவுசின் தேன் திருக்கு ஓ தங்கா துப்புயினா பொன் அனக்கணி மெவன் தேம் கை பாத்து சத்தை ஒய் பொன் நனக்க ஓவன் தேம் டிக்கு பாத்து பிரைம் மினிஸ்டர் மீன் டினியான நிக்டோபா திருக்கு ஓ தங்கா ஒப்புய் நிகைரான பாத்தீன கொஞ்சம் தொகனி கை திருநெறினு ஹேத்தா பங்கின் திருக்கு ஓ தங்கா ஒப்புய் மே ஓவ திருக்கையோ ஓவ தங்கா ஒப்பி மே அனோவ ஆனா மினிஸ்டர் தாய்வான் புக்கின் டைத்தக்கு மசினனு கோ லின் ஜியா லும் நையாரே ந கைரான சீமா பெண ந கொன்ன நக்க போவு இது பிதிபெக்கே தி பசிபிக் ஐலண்ட்ஸ் லீடர்ஸ் மீட்டிங் இப்பறவு இது வீக்கே போவு தித்தையானகு அப்பொன் கத்துக்குவாக்கி தாய்வான் மே ஆபெரிக்கக்கு செக் காயின் திறப்பதாயோ நையக்க போவு தான் கைரீடி மெந்து பித்துப்பெக்கேன் திருக்கியானகு இக்கீத்தனா தாய்வான் லின் குவனோப்பா எனக்கு உயாரோய் தக்கன் மே புய்மென் மேவன் பசிபிக் ஐலண்ட்ஸ் ஃபோரம் கிட்டி பீஃப் அரே என வாக்கி யோன் கோரு அச்சுன் காவன் பலவு மெந்து தாபஸ் அவுவன் திப்தெம்பா கணுவன் திப்போவு எய்யோப்பொன் திமெரோரோனப்ப ரினனோன் தி தாய்வான் ரிபப்ளிக் ஆஃப் சைனா ஃபாரம் கண்ட்ரீஸ் டயலாக் Or the Pacific Prosperity Exhibit. Kanwan the exhibit, pon kotan de matuan. Nanon Taiwan kan pokia roron and the pitibiki, yon makuri nanon de internet in teru, amenu, korakura ai kai seki on de matua, by nor ke katavi au tarwan de mauri, katiti e ka kawakin akon de kirakin tepe, au karikirakin de potanamata. The kabupuya korakura, the mautakataka, and ipoka rangai ka korakura. திகிரக்கின் யப்பு சிந்தாரி அவ தக்கணக்கின கொண்டு மெத்தன் உயின் தேப்ப மையை கவுருப்பாயின கொண்டு கை நமரக்கி அவ தேப்பை புக்கின் தவுனுக்கி யான் இராச்சப் அவ தவுமா இவன் வச்சு தாப்பு கண்ணக்கி நாயை கா அகாக்கடுக்கி வானிக்கை பேனிக்கை அவ புக்கினுக்கை ஏ கா போ கொண்ட தூன் காவன் வன் வச்சு அவைய காங்காங்க கண்ணு என கொண்டான் கறிக்கேத்த காங்காங்க கொண்டு திரைத்தனி மேவு அவ தமரக்கி au arun te mea uroin te pe yo. E tau John Macau mei i rata pa manin loko na kaupue a te mau takataka. E rengi ni kora kora mungina na kon naroka a kia arike mei ei a maraki a o tepa. E tau pa ni penin te ririku ua tanga ua pime ni meua au a yon naroka. Onda ken neka nguanika i mea penika i ka arangi ni mea uroi. Me men kora kora ni taka pupue au angi naroka ia a penin ni metin te tega yo. Nuruun no napa, hati imatoa taa ni karawa te makuri ni ka meau yon nepo a Tibet. Ni karawa ya kakaya na koyo amata kia tua iri kina pataya i mwini kora kora ni terangan ren na pupura. Hari etoa na koi mwenga au ni ka meuna i kawai me priis. Iri po sila ki pa airua pupu angkai maisia amata kia ti imatoa ntue indi kina pataya. Ma dine pupua wani ngaun merua men na ki amate yon nepo. Ipukin makuron san saina a Tibet. Au tenemen na ki ari posina ki limete au ni mepupo ni mengaun mewa ni men a ki apua. Me etau di BBC pa ware ka ya kona ni kai BBC. Ye ya ki asan kara ki onte akini ya run nora ki ya yautua ki airana ko terangan nan ya kura kura yo on tui men dekira pataya. Ndikin te kapon paya yo. Te kapon paya yo eriki insan apa ika saina au ne po au nikarikan kai te tepe yang aipes ni kainis. Me erikin te kapon paya yi. Au, ia sana presidensi Amerika Donald Trump, nsaina tiota ipukin pitakin na nanta karanga ay Lake Otanrio na kon Lake America. Teka isi sayo, enako imiin karawan te meruro ni kakaitara i marinaya Amerika au kanata nti wiki anako. Ike karawan na pa ya ikerakin na nasiu te Trump, ay nimepu itakate pupua yon na nakako kanata ke ekania wapi te pirion poya are enamwana kimenta na makaina naroko. Trump, ete imetua nikanakua na onono na kon arenta karanga iyo are eka kwa waki on pain ritaki au rongorongo. Ta karanga iyo ponte wana meipoko na karanga kini mewa, ake erangi kora kora ta meruwa iya au menina iya ipuki napa ika uwa ikai. Eta kun kwa nono pa ta kese se iyo ena wayakwa ni paina kinteta yetabe au anatauteaka ina tauroi nikaroi piepa ni makuri au rongorongo ika anakawa kinaki ipuki ntepitaki ai. Nga nani awana Prime Minister Kanata e Mark Carney e kamatoa nte kina pa aranta karanga yo e Otanrio e konan kakaya ki pukina pa e kanga ndeke tera yo apupua tapuntiririki nako. O ntago pa karawanda yo irunda Amerika e na konan mga karikeriki te kanga nga imbarina ya apa aika uwa waikai. Rorongu menpanan kiribas.
1: Ila tenjiri dia ke ahaki papas ke ena mga tuo ani na beta bende komit patina scholarship ke to kin te taiti sa bebai ro tau popo nayo te wana te komit ena ni kakawa kirona te first and information na rere kirona are na bunu gosan kon te au sayo pare nota ra ena tai porana na ri bos ni kato ari dik ai tau paio te paia na ni kakawa kira dik ni re to ati te na monitoring tools ari te biwa na gin to ati public account committee ma to ati di aneri post tu kita sini dan macam ni, yang spending tuan di education, awak yang kan ni pun terai, ya terai terai tamais, yang sering ni bawa tu ka di sebagai di komite ayo, awak tian di education na komite di sebagai dari orang pun dia kepada orang di standing komite, ia di kini nara komite ada di business komite, di public account komite atau di orang di komite akan ada tuan yang nimerum roy di privileges komite. Amel meruru akan di sebabai dia ibu kini warir kini tetapi sih yang dibutuhkan cepat sayu para kantinga pa enawa aku ane pen dikekain apa yang ane pen nua aku ane maguri awan ne aku nantu pak ayah kanganga arah dia ingkiri pes ingkat pen ya dia pun ingkat ingkai nua di bayar nak dapat ceri ini men akan di sebabai dia ayah balik ayah tu kini baikkan ni prap
2: prap di sate akhir kena meruru cepat kena om di presens.
3: Korabati tu speaker aku tunjuk, aku je korabai ya, tiga kiasan meruru nanti, untuk kau sayu, ke emotion nanti, kanga yang tu, tu komite ati meto yang tu dehi, je korabai ya kiasan kali meruru ya, ke, aku korabati sate nai beru. Ademan nak, esam dat nangal meruru, ikatiri kakawakin, tari gaya ini pun te, terlepas kau buat, anu orang kena bete, kanga bu yan ora kini do puanganan no kanga dinian rokanan chon na ta ta ta kita yanan e pati ai ye ke tri ge inen pa inda ka ho wai ka pu ka an e e dia ina ta kitipes mak sui bu ge pa en na din na ko ta yanon ti te wa ke pu wai ke ai e kota na ta kanga do romena pati ti ti tsore ge ti chai bi Yarang Sirawe, Tata Rankan Mangaira, FPC, okay? I rank cow in a party. Two hundred young and the best, you want to talk, two hundred you are Nabara, and you can put a Sirang promote the day. Okay, the Yakiran Auraki, the Kadara, I cast an idea in Kang, I can it like Kana, and I cut in a toa, the Timurman, I cow at Kana, come and water. Jadi ini nak tenangan ini nak pakai menuar, aika anak orang bias, karena si in orang itu untuk komitai, banyak orang yang pentarai, itera aika, angapongan yang jadi ini nak pakai itera aika kaya nak, aika orang kagak nak jual nafai, okay, niari, ini apa anak buat orang tu, seti teman teman Peru ya katanya, ada esen buat orang tu kosan. Sekaita wat sati teman teman itu rawat ini nainan, adi esanda, nangan apa ti, anak putu kaya mohon ti terawih, mohon ti kosai, ya kata yang apa anda, kari kari kaya mana, anak mak ti teri ide, ibu kini apa kangat ti terakin nol napa, kepa enak isu napa ibu kini. Enai jangan takkan ngaji tarak bangkuat tarau, ke atau Christmas tapo itu kanga apa nandang makiro ide iya ina, yang ini ide iya anda bermakor, aku nandarak ba, akhiran doa ini cerai karu nandangkai, kaya kau wak bangi karu, itu kan aku iya nasiya, nukon tarau, ke, anda betul ya bu ini karu, ini makiro ini nampu tarau, polisi mungkin si tetapi ada ciri ciri kalau tanya ciri nasi yang nak untuk bermain, nah anda kan bukan bercerita, ia bukan ibu buk, sekarang bukan tanya, anak ibu buk, ia dikira tak karena tapi uang, eh, tetapi ini betapa scholarship bukan dia dapat, dengan si terang PC ya, atau apa mungkin ya senang terang tapi nak boleh kan, aduh, anda itu kena anes Ana ibu buk na betul sedih teman teman Christmas. Adik saya sana pernah ngah. Tapi tadi di natalak ini betul student allowances, ke tahapoi ka anak mana iya tay, ke asbari itu one itu paya. Ibu sana pernah merulu, kanga kau ke cerita kita betul potam nama ta. From time to time ke mana nanti kari kaya feedback. Atau anti paya apa nan nipuah, ibu aku nanti terang policies. Orang ini apa kan? Ia kau mana pun naya, atau is atau mana punya yang betul. Tadi dia jual di pasar ceri ini, pada ceri ini, ia apa yang kapan? Kita kan sih, ini ceri ini seksi emosional cuman. Untuk yang nanti yang kan sekarang waktu dia akan agasi ownership, pas nari tak bah, nari nanti orang ini kan ada nanti feedback, kita review, kita evaluation, kita ikara ikan mas tau pak. Anak orang hari ke nyuta nak ke, ceri ini nak pun cuman hari ke apa? Baru ko tapun tata kuno bahasa ni nak orang ibai, ke? Masa awak kamu lagi ada teh, tu fikir wait, kangai orang hai, kangai orang hai tu fikir wait, kangai kaputo ke mari ke ikan anak, kangai itu entah betul, senang memakai neraka yang luar approach, ayah orang modern. Ke aku nai terana benar atau tanya ikan ke, kau terakin apa tak apa ni mana? Kau ikan ni kau pun tak pangak, juga tahan sih kapan ni yang meruru. Ke tapi tadi senang terana tak apa ni mana pak? Supaya dari terang kagamlah, nanti kapan ni mana? The investment, dari ya dia apa meruru ni kapan tu? Kau yang bos pika. Karena kita mata-mata kita nerorong, kita mana kain tak kain terai kai, nang anda tawa ye ibu buk, anu mais nadi sana nuka awak ni kaya, akia apa tayang tu, cakap-cakap nang anda nausia ni betong kiri pas, hasan kamang ora na usan untuk kita tas melari ahannya pun dia kau ay hero yang mana istilah kau dari diri harapa ini kata ni ngaji kan kita utak kan nyuka kan cakaitan angkanya agak panaya ane kan dia kan ay dia kira ni buku apa kali kira kira ni mana ay kiri bas harapa ti mentak terdua kan ay ya buku si terdekat ni terkos dalam takkan ane
2: Ambil ni kali, ya tidak penting di istana komedia itu. Orang kan jadi suat amiswa, nang itu dia mana terari denomination, ibu kan kahnya kena ni komite, ada education komedia itu.

0: கைசை ட்ரெண்ட் நான் கொய்மி பிசினஸ் யோன் சாப் தரவா அந்த தாப்பக்கு ஏ என நெச்சுவே போதஃபோன்
1: Kaisua tenua kia, awa kia kia, wanua ni mewa ipukin pokam. Mpesa te saka pepetia makuri, inanon meom.